0: சத்து பச்சி அரங்காதி துப்பு பரிசாத்தி சுணரங்கி தருத்தி கோட்டரங்கா ஹேலரியா
1: ஓ தோன கோயி சார்